வைதேவிஹரணம் ஜட்டாய் மரணம் சூரிபசம்பாசனம் பாலினிஹரணம் சமந்திர தரணம் லங்காபுரி பானம் பச்சத்தர் ராவண கும்பகட ஹனுமன் யோ தத்தபாவோதம் ஏ ஆலசியத கப்டி ஜட்ட பரஜா லவ் நிஸ்கி ஜா மண்டி ஜா ட்யாக்கை டீக்ன மதின்ன யோ சரீரமா ஜோ காட்னு காட்டிஸ் மஜா மைலே பல்ல சினி தலாய் த பட லேத்ர வைசு துருஜனா தைலே கர்னு கரிஸ் சபை பலஹரி சார பிகாரிஸ் குணா ஹரி சரணம்.